செக்யூரி உள்ளே பண்பின் அனுப்பி வந்த ஏழாவது பொண்ணு திக்கியால் வந்து ஆள தக்கையில தரதி இது பொத்து கறி போனா நீ முழு சுக்கடுல்லா வேண்டா என்ன பதுக்கிற சுகதான் போண்டு என்ன வந்தது இது எங்கு என்ன ஒத்து இது எங்கு தம்பியல் தம்பலல்லு.

0: என்ன என்ன மிக தேவர
1: எங்க பழைய போடு தம்மலில் முடிச்சு அங்கு யானை தலை கட்ட
0: மலன தலை கடத்தலா நின்ன சொந்த தம்மல தலை கடத்தலா கத்தில் என்ன தலை கெடுப்போம் என்ன தலை கெடுப்போம் என்னுடைய மட்டில் மாறாது ஏழு சுற்று கொண்டு தாங்கியத்தா அதை தலை நம்ப
1: தன்னை தங்கடி பண்டினே சரி பண்ணுது ஏறு பேரு துயிச்சாரு பகை கட்டாரு தம்மல குந்துது ஜீவ புட்டினக்கா ஈர்ண மொக்க ஓலித்துண்டு சைத்து புனக்கு துளசி நீர் பிடிச்சாரு மல்பெற பள்ளி பண்டாரு துக்கதா கஞ்சி உண்டுச்சாரு ஆறு புல்த்து புல்த்துது ஜீவ புட்டினக்கா தம்மல பண்பி மொக்க இனகோலித்துண்டு சாதிடு குல்துப்புனகா அர்க்கொந்து எங்களுக்கு அந்த ஆ பொருத்துடு ஈர் நம்மேரு மலத்தின கத்தின் பண்டேரு நாயில போட்ட கடை முதல் அலியற ஈர் நம்மேரு சுடுகம்மா
0: தாத பண்டா தாத பண்டா நிக்கணும் என்ன
2: மருத்துவ உடல்ல பேர் கம்மி மாதிரி ಬಗೆ ಮಾಡಿ ಬಂದು ಎನ್ನಂತೆ ನಾನು ಕಥೆನೆ ಮರೆತು ಬಿಡಿ.
0: ಸತ್ಯದ ಬೋಡದ ಚೌಟ ಚೌಹರೇ ಕಡೆ ಕಾಲ ಕಾಲಗ ಸತ್ಯದಪ್ಪೆ ಸತ್ಯದಪ್ಪೆ ಈ ಚಂದ ಪರಿಕರದ ಕಣ್ಣು ಬುಲಾಯಲು ಚೌತೇನೆ ಕಂಡ ಬುಲಾಯಲು ನನ್ನ ಜೀವಮಾನಡು ಈ ಕೊಡಂದೆ ಒಟ್ಟುಡು ಈತಿ ನೆಟ್ಟು ಮಲ್ತಿನಲೆ ನಂಜಿ ನರಕದ ಬದುಕಿ ಮಾಪು ಕೊಡಲ ಚೌಟೇನೆ ಎಂಟು ಮಾಪು ಕೊಡಲ ಚೌಟೇನೆ ನನ್ನ ಮುಖ್ಯವರಿಗಂದು ನನ್ನ ಎನ್ನ ಎನ್ನ ಗೋಕೇದ ರಟ್ಟ ಅರ್ವದಲ್ಲೇನೆ ಇಬ್ಬರೇ ಬೆರಿ ಸಾಯಿ ಬರೋಡು ಚೌಟೇನೆ
1: ಮಾಮಾಜಿ ಮಾಮಾಜಿ

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி தியான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனொந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.

0: மஸ்து ஜனக்கிளைக்கு
1: கண்டிப்பா
0: மேயர் ஆத்தினா கொஞ்சம் சௌபாகியரேக்கு பராடு உள்ளத மேயர் இருந்து இருட தூப்பி நினச்சினா எங்களை பூரா கொஞ்சம் சேவை பொறுப்பினா அவகாச திக்காடு
1: என்ன ஆசையா சார் கண்டிப்பா கண்டித்தா
2: டெஸ்ட். ஹலோ ரேடியோ சாரன், ஹலோ ரேடியோ சாரன், ரேடியோ சாரன் டெஸ்ட்.

0: என்ன பதுக்கிற சுகதான் போண்டும் எங்கன்னு பத்தி இது எங்கு நின்னு ஒத்தி தீது எங்கு தம்பியரு தம்பலல்லு மெக்கிய என்ன ஈலர் அட்டி என்ன சைத்தி அப்பே நீ என்னது பண்ப என்ன தொக்க கொடுத்தாண்டா நின்ன ஜீவம் வரிப்புவ ஆண்டா வா கலிகத தோச்சாடா லட்சுமி பண்பின பொண்ணு தூது என நானே பதத்த ஆண்டா ஆ பொண்ணு மரியாதை தாலே ஆனா அப்பாஜி ஆனி நம்ம திஜப்பே போடாது தம்மலெல்லடா பெருமுள்ளு பொறுத்தினாரு நெம்மதி உண்டு அவளு பொண்ணு கொர்ப்ப பண்டரு இப்ப பாடியா அதா அவளு தம்மல தாத பண்பு கொத்துண்டா தெரியும் எங்கிட்ட ஏ பெரிசாயா வாரீத்துல நீக்கு பதக்கிற சாத்தியச்சி நின்ன தர தப்பற மல்ல தம்மல காத்தம் துல்லரு அடே முட்டலா மனசு மல்த்தேரா யான தப்பு மல்த்த நிஜ ஆண்டா எங்கிட்ட ஐக்கிட்ட யானன்ன தருணே கொருடா ஐக்கிட்ட யானன்ன தருணே கொருடா சவுட்டேரே நிக்கு எங்கிலன்ன தம்மல நிடா வரா நிக்கில எங்கில் டா பகை உப்பு ஆண்டா எங்குலு அலைக்க பத்தீஜா நிக்கில நான் சத்திய தர்மோன தெரியோண்டா ஆண்டா இனி உண்டி இல்லகே ரெண்டு பகே தம்ம லல்லன மரியாதைக்கு தக்க கந்தே ஐக்காது யானிந்த என்ன தர கொற்பினா கால வத்துண்டே சைத்தேண்டா என்ன ஒப்ப புட்டி மெக்கியாக லெப்பு முடிவுக்கு ஏர்லா இச்சி மோக்கே கொட்டு பத்தின ஆ பொண்ணகு திக்கிச்சி சவுட்டரே ஈரே பல்ல சவுட்டரே சையோடே ஹத்து பதுக்கொடே பல்ல சவுட்டரே
1: நடத்தி கத்தேனே இதே தீவந்த பண்ணு யாரு பண்ப சேதி கட்டுது பூடுக்கு பர்ப்புஜி லக்ஷ்மி பண்பின பொண்ணனம் மோக்கிக்கு பூர்த்து ஆள இல்லாடு பஜபாடி இன்னும் தெரியின மாமல்லு கொடி காரணம் துதிரு தப்பே தப்பே
2: தப்பு எங்க பண்ணையா ஆனலா தன் தங்கடி போறது அக்கலாம் பொருள ஜீவனம் அக்கு பட்டுமா தெரியுது அஞ்சா நிக்கல் பொப்பன எட்ட பேருக்கு எந்த தயாட்ட ஆனலா மூடு குட்டு இங்கு வேட்டை கொள்ள அவு தப்பு லக்ஷ்மி பண்ட வியரு ஆயிரத சாந்தன மகரத்தா
0: அந்த அக்கள் பண்பின பூரா பண்டேரு ஆண்டா உந்தட்டு லக்ஷ்மி ஆவடு சாந்தன் ஆவடு தப்புகாரே நடத்து என்ன தம்மல் எல்லைக்கு போடிது யானே அவளு பட்டலு தீய சவுட்டர என் ஆசையில கோடி ஏறாளே இத தங்கடி மக பண்டது என்ன தொக்க ஒரிப்பாளே சவுட்டர தொக்க ஒரிப்பாளே
1: நின்ன ஜீவா நான் என்ன கைட்டு நின்ன தொக்க போண்டா யான் சைத்திலாக்கா நிக்கு பெருக்கு மரியாதை என்குள்ளா ஈனட புடுகு போயிரவ ஈ சாந்தன புடாரக்கு போலாம் அல்பா புடு நடத்த இச்சரு
3: ஒரி பாஷின் ஒரித்தனும் மக்கள் ஜீவாது காப்பிராது நம்ம உப்பு

0: Albert. Dinale. Dinale, appa. Dada.
1: Bayada kandoku nirda pasadante. Keita kade maata kempe rondundu. Ini neeru puttida namma bayada asane budodu.
2: Kaunte, kaunte, kaunte. Anda, samadana nadike. Moyida. Dana pandayi. Yaanu vaanda varada kattamuni kartha parpa panda. Aiki dada panda.
0: அவசரம் அல்படா கோபத்துனடா
3: இனி யாரு பலந்தில்லை போன்ற மாறுதா கட்டப்படி தச்சு போனகா கொட்டு பத்தொந்தை போன்ற மாறுத கட்டப்படி கருத்து போடு கலிப்பரே தேவப்ப சவுட்டை ஆவடு அண்ணு சவுட்டை ஆவடு பத்திருப்பா கைட்டித்தின கொட்டுடு அக்கல முண்டல் கட்டான
0: இனி பையனு என் ஆர்வத்தை கொட்டது
4: கண்டதில்லை அஞ்சலி புருஷ தாண்டா

0: வந்து பத்து ஐக்காது கட்டப்பணிய கொட்டு பாடிய ஆனா ஒன்று எச்சமே தும்பு தீண்டா ஈ கொட்டு கெக்கிண்டு போ
1: தம்பி.

0: கண்ணல் கண்ணா கண்ணீர் தும்பிலே ஏத்தக்கு நீ அழதிரு நான் நீலவி நின்ன பாரவா தாழுவே ஜொத்து பாடுவே சங்காகியே.
1: ரேடியோ சாரங் 107.8 FM எந்தும் அறியும்.